ஸ்தோத்திப ஸ்ருக்பாட்டம் ஜே ஜான்ஸ் பிரம்மங் கர்மங் சபோக்டமேச்சோ கர்மங் கௌனாட்மேச்சோ தியாவே வின்சப் குருவாட்ட நபாவே பௌடி.